0: ஐயா.
1: அதிரு போனாது பார்ட்டி
2: பார்ட்டி
1: பார்ட்டி
2: பார்ட்டி.
3: FM Rainbow 101.9.